0: லோன் வேணா தர பத்திங்கிறேன்.
1: பாப்பா பரப்பு இருக்கு, நான் எப்பயும் முடிச்சு போம்பா. நயிர் உகன் அண்ணாரு வரவே கொண்டாம்பா 0 8 1.